0: The Telangana Hydra is the Hyderabad disaster response body that is responsible for emergency response and also civic protection. Now, what is Adolf Hitler's Hydra? So it is a fictional body in comic universe. It does not exist in real. It's from a comic book, and this is a fictional organization that the chief minister was referring to. So Telangana's Hydra has been entrusted with lake protection. So it is tasked with protecting lakes and water bodies from encroachment and environmental damage. Whereas Adolf Hitler's Hydra is linked to authoritarian and extremist themes. So it is portrayed as an extremist authoritarian secret society in the storyline. Now, Telangana's Hydra is the enforcement body for encroachment and demolition. So it acts as an enforcement body for removing the illegal constructions and also encroachments across the state. Whereas Adolf Hitler's Hydra is associated with the Red Skull in comic lore. So in the comics, it is often linked with characters like the Red Skull. The Telangana Hydra has no link to the Hitler, so it has no connection whatsoever with Adolf Hitler, the German dictator. Whereas Hitler's Hydra is known for cut off one head slogan, which is the cut off one head, two more shall take its place.
1: Revanth Reddy may have been referring to a fictional comic book organization, but his reference to Hitler have only put him and his party in a spot. And the question now is simple. Why would a chief minister cite Hitler as a source of inspiration in the first place? Bureau Report, India Today.
2: The future of Tamil Nadu's traditional Dravidian parties appears increasingly uncertain amid TVK's rapid rise to power. In the latest political churn, several senior leaders from both the AIADMK and DMK crossed over to Vijaya's party. Four former AIADMK ministers have joined TVK. They were formally inducted into the party by Tamil Nadu Minister Adav Arjuna at the TVK headquarters in Chennai. And the defections actually don't really stop there. Former DMK MLA J. Karuna Nithi, along with a few other leaders, has switched allegiance to the ruling party. In spite of losing power and now witnessing an exit of his party leaders, DMK chief M.K. Stalin remains defiant. His vow to bring an end to Vijay's rule, arguing that TVK was able to come to power only because of the support extended by his party's allies to ensure president's rule was not imposed in the state.
3: ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தயவில் தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு
2: Well, it's been a month since the formation of the Vijay Sarkara in Tamil Nadu and the political temperatures in the state continue to soar. A heated war of words has erupted between TVK and the DMK, with the DMK chief Stalin launching an attack on Vijay, questioning its governance and even claimed that TVK government may not even sustain beyond 3 months. Responding sharply, TVK has hit back with a series of counter-attacks, alleging that for some leaders, power remains confined within family circles. Further, TVK went on to say that Stalin is being misled by his own camp and even clarified that his political future could be at risk. Meanwhile, the political clash has also escalated over the upcoming Chennai mayoral elections. Tamil Nadu Minister Adav Arjuna has alleged DMK MLA was insulted and challenged Udayanidhi Stalin to win at least one of the 25 posts, warning of a strong electoral defeat for the DMK. In a sharp counter, DMK Organizational Secretary R.S. Bharati dismissed TVK's claims, asserting that no one can challenge the leadership of Stalin or Udayanidhi. He added that TVK lacks political strength and even went on to challenge that he would shave half his moustache if TVK manages to win the mayor elections.
3: நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றி எல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாசத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்துவிட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
4: இதுவரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்தினீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில, இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க.
5: தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை இந்த ஆதவாதிக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சட்டமன்ற அவர் சொல்றாரு, ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது. வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் தேர்தலுக்கே வராம அமெரிக்கால இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார். 84 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி ஜெயிச்சு, நான் உள்ளிட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன். ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். நான் வந்து இப்போ இவரை கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் வை, ஜனவரியில வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீ சேர்த்துக்கிறேன்.
2: The story and much more on our website. That's indiatoday.in. You can download the app as well. News continues right here. Thank you for watching.
6: You are watching India Today.
7: Need better internet? Cox Internet has the fast, reliable speeds you're looking for. Perfect for seamless streaming, gaming, and working from home. And now get Cox 300 Meg Internet with a 2-year plan price lock guarantee, plus equipment included. Oh yeah! So get your household up to speed. Switch to Cox Internet today. Taxes and fees excluded from price guarantee.
8: You've always believed in students, their potential, and what they can become. At WGU School of Education, we help current and aspiring educators become great teachers with bachelor's and master's degree programs that are flexible, accredited, and built for real life. With personal support and your pathway to the classroom in any of the 50 states, WGU is where your love for education meets a path to impact. Because teaching isn't just a career, it's a calling. Learn more at wgu.edu.
9: Hear what the world is listening to. Global Hits brings together music in motion. From pop to K-pop, Latin dance, and Afro beats. Chart-topping tracks to hidden gems. Whatever the globe is listening to, it's all right here. Explore the new Stingray Music Collection with stations like this. Just search Today's Global Hits to start listening now.
10: Life appears normal in Tehran. Yet the country's central bank says inflation has reached a level unseen since the Second World War. The shaky ceasefire with the United States and Israel is tipping Iran over slowly. Iran's central bank said the consumer price index, which measures a basket of goods and services, reached 77.2% in May compared with the year before. The rate is 8.5% higher than in April. Miles and oceans away, Wall Street stocks pulled back from record highs on 3rd June as flaring tensions in the Middle East and rising crude prices stoked inflation jitters and convinced investors to take some profits. all three major U.S. stock indexes closed in negative territory.
11: Coming into this year, energy prices mid-60s per barrel for West Texas crude. Energy companies could make profits there, but not huge profits. It probably wasn't a significant part of anyone's portfolio. Now we see days like today where energy is the strongest, and it keeps moving as all of us try to predict what the resolution is in the Mideast and how long it goes on. What we know is the longer prices stay here, there will be increasing pressure on our economy. Higher energy prices take time to work through the economy, but little by little, they raise the prices of everything else.
10: The escalating military conflict involving Iran, Israel, and the United States has plunged the Middle East into unprecedented turmoil, triggering severe economic shockwaves worldwide following Iran's total blockade of the Strait of Hormuz. The closure of the world's most critical maritime choke point has halted roughly 20% of global seaborne oil trade and a fifth of global liquefied natural gas shipments. In response to the cutoff, Brent crude prices rapidly surged past $120 per barrel, initiating what the International Energy Agency calls the largest energy supply disruption in history. Regionally, Gulf Cooperation Council nations face structural economic crisis. Stranded energy exports have collapsed local fiscal revenue, while a concurrent grocery supply emergency has upended local markets reliant on the strait for 80% of food imports. Globally, the blockade has ignited intense inflationary pressures, raising fears of systemic stagflation reminiscent of the 1970s. Industrial outputs across Asia and Europe are stalling due to severe shortages of Middle East fertilizers, aluminium, and chemical feedstocks. As airlines reroute flights across the combat zone and maritime insurance premiums spike, experts warn that a prolonged impasse will inevitably drag the global economy into recession. This makes peace the priority, yet it stands on a shaky ground. For weeks now, war and peace in the region has been dancing a one step forward and three steps backward tango, flipping the world economic rhythm completely along with it.